பிரியமுள்ளோரே, நமஸ்காரம். நான் உங்க பிரபு பேசுறேன். என்னோட நீண்ட நாள் ஆசை மலையாள படத்தில் நடிக்கணும்னு. அந்த ஆசை காலாபாணி படம் மூலமா நிறைவேறிடுச்சு. இதுக்கு டைரக்டர் பிரியதர்ஷன், அன்பு சகோதரர் மோகன்லால், திரு குட் நைட் மோகன் இவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு இசை இசைஞான இளையராஜா, எம்ஜி ஸ்ரீகுமார், சித்ரா இவர்கள் பாடிய பாட்டு ஒன்னு கேட்போமே. எனக்கு இப்பாட்டு வளர இஷ்டமாய், நீங்களுக்கும் இஷ்டமாவும் என விசாரிக்கணும்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல். நாயகன் நாயகியை பிரிந்து வாடும் சோகமான சூழ்நிலையில் அவளுடைய நினைவுகள் உருகும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம், பெருகியதே வீழ் வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான், வா வா. லவ் பேர்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில் கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடிய புகழ்பெற்ற காதல் பாடல் இது. காதலின் ஆழத்தையும் அழகையும் மிக கவித்துவமாக விவரிக்கும் இந்த பாடலை கேட்போமா? இதோ கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பச்சைமலைப்பூ நீ உச்சி மழை தேனு, குத்தங்கொரை ஏது நீ நந்தவன தேரு, அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிளியே கண்ணுறங்கு தூரி காத்தோடு மலராட, கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட, காதலன் தன் காதலியை பசுமையான பூ என்றும் தூய்மையான தேன் என்றும் மற்றும் அழகான தேர் என்றும் வர்ணிக்கிறான். அவளிடம் எந்த குறையும் இல்லை, அவள் முழுமையான அழகி என்கிறான். அவளது சிரிப்பை பொன்மணி வெள்ளிமணி என ஒப்பிட்டு அவளது மேனியை பூக்களோடும் கூந்தலை கார்குழலோடும் வர்ணிக்கிறான். RB உதயகுமாரின் வரிகளுக்கு இசை இளையராஜா, SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு வாசல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: பச்சமலை பூ நீ உச்சி மலத்தேன், குத்தங்கோரையே

0: పచ్చమల పువ్వు నీవు చీమలత్తేను పుత్తంగురగేరు నీనందవనత్తేను.
1: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
2: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். மென்மையான இசை மற்றும் காதல் தந்துவும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். காதலா காதலா, காதலின் சாரலா, தீயிலே தென்றலாய் வாழ்கின்றேன் காதலா, கண்களா தூண்டிலா மாறினேன் மீன்களா. சூரிய வம்சம் திரைப்படத்தில் பழனி பாரதியின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இது. இதய துடிப்பினில் ஓசை இல்லை, எடுத்துச் சொல்லவும் பாஷை இல்லை, இமைகள் விசிறிகள் வீசவில்லை, பெருகி பெருகி ஒரு அலையானேன், உருகி உருகி பனி துளியான

அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன் புன்னகை போதுமடி, சில பூக்களும் பூக்குமடி, உன் பார்வைகள் போதுமடி, பொன் பௌர்ணமி தோன்றுமடி. காதலியின் புன்னகை சில பூக்கள் பூப்பது போன்றது, அவளது பார்வை பௌர்ணமி நிலவு போன்ற பேரழகை காதலனுக்கு அளிக்கிறது. அவளது மேனி காவிய தூரிகையால் தீட்டப்பட்ட மேனகை போன்றது, அது காதலனின் கனவுகளில் உழவுகிறது. பாஸ்மார்க் திரைப்படத்திற்கு வேண்டி வைரமுத்துவின் வரிவலுக்கு இசை தேனிசை தென்றல் தேவா. பாடலின் வரும் நாயகனுக்கு வேண்டி காதலியை வர்ணித்து பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ആസ്വദിക്കൂ ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். தலைவன் தலைவிக்கு இடையேயான நீண்ட பிரிவு, ஏக்கம் மற்றும் பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் போது ஏற்படும் உணர்ச்சி பூர்வமான அன்பை மையமாக கொண்ட பாடல் இது. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் ஆகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. கபாலி என்ற திரைப்படத்தில் உமாதேவியின் வரிகளுக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பிரதீப் குமார் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய அருமையான பாடல். பல ஆண்டுகள் பிரிந்திருக்கும் தம்பதியினர் சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியை விவரிக்கும் இந்த பாடலை

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்.
1: உங்கள் உமா.